கண்ணி கவிய கரடி காடுறான். ஏய் நம்ம கண்ணி காடுப்பமே அறை மெல்லாம் ரெண்டு மேட்டம் அஞ்சு ஆடம் டவா வில்லு இங்கே விற்பனை ரஞ்சு ஜிஞ்சு ரசோண்டு விற்பேன் எஃப்எம்.